0: பார்த்துக்கிட்டு.
1: Have a mass ID for the involved when ready.
2: Alright, Steve, good.
1: 060-20-8256.
2: Alright, Steve.

0: ஆர்டர் அளிக்கிறோம். Can you put me on a park and watch CCHS?
1: Right, thank you.